对，还用写用对 tax 用 pay 所以用 environment 所以用那种用是利用阿很呢，也哈都是那也对，他也 professor 在大西安的 Kelly 呢，也对呢，都对，他都用，你用对，也 gold mine 上不为了钱，也用 but Donald 也是也用对，他。At all, he ain't the sea, ye hannah de ha real in the sea, ye hat oots and a ye yon near yon silly yon, ahen yon ye hat oots and a ye don't three pine ya kissy three